அடிச்சது காத்து தப்ப இருக்கிற தசைய பாத்து அதுட்டிக்கு திகாட்டு தப்ப ஒதுக்கிற முட்டி என்ன பாத்து அழகல ஹாட்டு என்ன இழுக்குது அவளோட சேர்த்து மனசுல பூட்டு அதை உடச்சிட்டு நுழைஞ்சிட்டானே.